0: ரஞ்சின்பா
1: யானிங்கே
0: மதுங்க பாண்டவ தோதோ
1: ஹோவென் விகனோ
0: மிசம் சோபா
1: யானிங்கே
2: நிபிவியாம் சொல்லபி தக்கை பம்லக யானிங்கே பொங்கோலி மசிதபு கதாலிக சீனோனே பங்கோலி இக்குய் குய்தனா போனா பஜார்டா போமசு போகைக்ரே ஐக்குய்சு ஜிடிதாபசி பம்சாதபதி கீவு கீரின் தௌர்ஸ்
3: தாக்குய் மூசி மமுட்பு ஊரிப்ரே யோங்ஹே பாக்ஸியேமசி மனான் தௌர தௌர பாரிசி யங்குனே ஹே
4: குயிரேதைசியைதி உபா தாக்குய் மூன பாப பாக்ஸி நஹைனரிபனே
3: அதுபதி இனாவ் பாக்ஸியேசி பாபதனே அங்க சீனோமபுரா கோன தௌரினிமாதி
4: அது நத்ரப்தி அசாப நுங்சாசி கர்மைன காங்தோரினோ கஹாக்லேரக மமைசி நச்சங் ngaங்ககனே சாதகே சாதகினே லாக்துயினே
3: அதனே இனாவ் தாக்குய் மூசி இனாக்தலாகதப மாந்த்ரேபோ
4: ஹைமா கதுங்ன கிரகேசியா
3: மாகி சேந்தோ பிதோக்ரபனினே லாரோ ஹபனிதா
4: லாக்தி லாக்கினிதைசி
3: ลาโรเยซัมจีเรนาซอมชูเกนเกรซิงฮีมานัมชูเซนเดรซัมจีเรกิเลฮาวชูซูซาตเรลาโรเยเซนเนงังโทรกปะซิมาเซเรเซงนาไฮบะซิบุกายเรบรูอินาวงาคอบะซาเดบุพัมพัมมีบะซิงเซปิชุมบุเยกตระบะซัมจีเรเทตระบะซิมบานกาเซซังดระดิโปชิตเรไฮเนรินีเนอินาว

மதன் வெல்லோக செரிப ஃபில்ம் கமாண்டோ சைசக்லிபி ஆர் கே நந்தேஸ்வரி சைரங்பா எல் வித்யானந்தமதி சைராங்பா சலாம் தோம்பா.